0: திலகவர்தன டெக்ஸ்டைல்ஸ் ஆஃப்டர் ஏ லெவல் ஸ்லீட்டுக்கே மாடர்ன் டெக்னாலஜி சக பிராக்டிகல் எக்ஸ்பர்டீஸ் சமகின் சிவில் மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ் மெட்டீரியல்ஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஒயாகி நெக்ஸ்ட் லெவல் ஃபியூச்சர் பாத்துக்கும் என்ன தன்ம அப்ளை கரான பிவிசென்ன www.slit.lk ஸ்லீட் இவால்வ் பியாண்ட்
1: தாத்தி மென்னோ ஐயாயாய் கிர சிந்து வைரல் வேலா
2: தூயேக ஃபேஸ்புக் எக்கட தேம்மாட
1: ஃபேஸ்புக் இத்தரக் நெவே மங்கு எதென்னவ சீத டிவி வாய்ஸ் ஆஃப் ஃபேமிலி எக்கட ரெஜிஸ்டர் கரா
3: பவுலி ஆதரித் எக்க ஒயாகி டாலன்ட் எக்க லங்காவட்டும பென்னன்ன பவுலி தென்னெக்ட எக்கட சிந்து கியன்ன சீத டிவி துளின் ஒபட லபின லோகும சான்ஸ் எக்க
4: சீத வாய்ஸ் ஆஃப் ஃபேமிலி
3: ரெஜிஸ்டர் වෙන්න நம ගම විස්තර 0712800800ට வாட்ஸ்அப் කරන්න
5: වසරේ වැඩිම ශ්‍රාවක ආකර්ෂණයක් හිමි කරගත් රේඩියෝ නාලිකාව සියත FM වසරේ වැඩිම ශ්‍රාවක ආකර්ෂණයක් සහිත හොඳම විනෝදාස්වාදනීය උදෑසන වැඩසටහන අරවින්ද M ආශ්චර්ය වසරේ හොඳම ප්‍රවෘත්ති ප්‍රකාශක සියත FM
6: 2026 ප්ලැටිනම් එක්සලන්සි සම්මාන උළෙලේදී සියත FM ප්‍රමුඛ වොයිස් ඔෆ් ඒෂියා මාධ්‍ය ජාලය සම්මානිත වූ වගයි.
5: ඔබ අප කෙරෙහි තිබූ විශ්වාසය ඉදිරියටත් සුරකිමින් ඔබේ හඬ ලෙස සමාජයේ තීරණාත්මක විනිශ්චයකට අද මෙන්ම හෙටත් අප සූදානම්.

வசந்தே மாயமட்ட இடோரே அரங்காவே மம்மா இடோரே இருத்தலுனே வயக்கேத்தா புலுவன்ன சமாவக்தின்னுமட்ட ஒய இருத்தலுனு இத்மானட்ட ஆயமா